காலே கோயலம் தோக்கத் குண காலே அப்பனே பிரீத்தமக்கு சுக பாயே ஜாஹோ கிருபால தா பிரபு மிலாயே வித்தன் கு